0: లిజనర్ ఇప్పుడు మీకోసం ఒక మంచి జోష్ ఫుల్ తమిళ సాంగ్ వచ్చేస్తుంది. లిసన్ ఇట్ అండ్ ఎంజాయ్.
1: நாங்க வந்து தோணு சொல்லு, திரும்ப வந்து தோணு. 10 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி போனோமோ அப்படியே திரும்ப வந்து தோணு சொல்லு. சென்னை தோல்வி.

0: ஏய், நாங்க எங்கேயும் போலட, இங்க தான் இருக்கோம், இங்க தான் இருப்போம். டீல் வித் இட்.
1: செவி போட்டா முக்குதிப்படா கொந்து சமஸ்யா?
2: சின்ன பிள்ளை நுண்டி பெத்தல வரைக்கு செவி முக்கு கொந்து சமஸ்யலக்கு ஒன் ஸ்டாப் சொல்யூஷன் ஆதித்யா ENT கேர் பீம்வரம்.
1: பிரமுக ENT சர்ஜன் டாக்டர் ராமகிருஷ்ண கார்ச்சே எண்டோஸ்கோப் சகாயம்தோ செவி முக்கு கொந்து சமஸ்யலதோ பாட்டு
2: வெட்டிகோ, டெனிடஸ், அலர்ஜி, செரிசைட்டிஸ், ஸ்லீப் அப்னியா வంటి வாட்டிக்கு ஆதுனிக சிகிச்சலு அந்திச்சுபடுனு.